0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யூ பீடோடா லோகா காணு பேனே
1: இடிவினோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சு
1: இடி யுனோ ஆர் ரேடியோ
2: ஓடோடோ நமனியே டேயோ டே காரமோக் லோனா சோலி கோடி பலேடி ஜானே.